நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சத்தம் போட்டு குதிக்க தோணுது. சற்று முன்பு கேட்ட

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சி தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல்.

0: காலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா, சுகமும் கிடைக்குதா. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா,
1: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
2: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
3: இத வந்து விட்டாரே பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாகம் திசையும் தமிழும்

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சரசரப்பு. இந்த அழகுக்கெல்லாம்

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள்

இனிய காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐபிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் தலையகத்தில் நான் உங்கள் கவர். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிந்து வருகின்றது ஒருவரையில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழித்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை

காட்டிலையில் அளித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலையரங்கம்.

बन गई।

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வருகிறது பாடல்கள், நிச்சயமாக ஒரு வருகிறது பாடல்கள் கல்ச்சுரல் அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில வருகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை.

கூறுகளும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றியிருக்கிறது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்கள வாழ்க்கையில் எங்கள் வயது வரும்போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து நடந்து கொள்ள வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீரகம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கின்றதை நாங்கள் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் அண்டபடி செலவழிக்கிறாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யலாம். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யலாம். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யலாம். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களை ஓதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கை என்று நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே போர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் போர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உட்கார்ந்து எங்களுடைய கடைசாட்டு என்பது முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை நான் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம்பையும் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சந்தோஷத்தை அனுபவம் இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலியை எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரையில் இரு பாடல்கள் பாட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின்

0: பார்க்க போறவங்களால சந்தோஷம் தான்.
1: சில பேரு
0: முக்கியமானவங்க

Sim.

0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம்.

0: கேக்குறீங்க? பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி கேட்டா கிட்ட பேசுறீங்க.
1: சொல்லிட்டு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்ல முடியாது.

பாடலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் கலைக்கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டனின் தலைவரிலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று பார்ப்போம்.

வேளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாவங்கள் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால புராணம் என்று சொல்லி இந்த கசுமான பாட்டு பாடல்களுடன் நாங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஒன்று பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கடன் ஐபிஆர் லண்டன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுங்கிருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒழுங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை திரும்பி அந்த வரி ஒழிக்கின்றது என்பதை கேட்டு பாருங்கள். எங்கே ஒழுங்கிருப்பது என்பதை கண்டு

0: நித்தத்து என் நித்தத்து அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுக வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு நான்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுவது. நன்றி, வணக்கம். அம்மா
0: கொடி போலாடும் அழகில் கண்ணன் கண்ணன் மொழி பாடு குயிலை கட்டுக்குள்ள

மேலும் மிகவும் தோன்றியது. மிகவும் அவரது விழா கூறினார். இது

ಬೀಳ್ಬಾರ್ದು ಅದಕ್ಕೆ ಸಾಕು ನೀವು.

0: முதல் பாடல் காதலை ஊடாக
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து
0: புரியாத உறவில் நீங்கள் அறியாத குரங்கள் மாற்றம் தந்துடன் நீதாகும். இதோ பாடல்.

ட்ரம் திவேசில் அன்னிய சிக்கல் மற்றும் குரலில் ரோஷேஷ் வரியிலிருந்து ஜலா உங்கள் ஜெயந்தி பாடல்

0: புலிகள் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் ஆஃப் மற்றும் கனடா தீபம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயிட் பிரிவில் எஸ்பிபி குரலில் ஏராமல் சுத்தியும் பாடும் வரியிலிருந்து என் காதலி பாடல் ஏ காதலே என் காதல் என்னென்ன போகிறாய்
0: நான் போகிறேன் என்று தெரிந்தேன் ஏன் தண்ணீர் என்று கேட்கிறேன் இதுவும்

0: குழந்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணி சர்மா பேரில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பஞ்சமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் தண்ணி என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எழுத்து குறிப்பாக்கு குடமுத்து
1: கவிதை பாடல் காதல் அனைவரும்
0: இதோ பாடல் பாடல்.

0: அளந்தறிந்து அங்கு தருகின்ற அடுத்து பாருங்கள்.
1: மிஸ்டர் லோக்கல் பிரிவில் ஹிப்ஹாப் தவிரா பிரிவில் அனிருத் குரலில் நெற்றி விஜய் வரிகளும் தற்கொலை பற்றி பாருங்கள். அவர் ஜோரா பார்க்கையில் கொஞ்சம் ஜோரா ஆகுது.
0: அவர் ஜோரா பிரிவில் மூன்றாம்
1: இதோ பாடு.

0: நிகழ்ச்சியாளர்களுக்கு அடுத்த வரப்பாடல்
1: கண்டுகொண்டிருக்கும் அகர்ந்த அம்மன் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்க வகிறால்
1: இன்னும் எனக்கு என்னும் வேண்டும் என்று சொல்ல போகிறார். பாடல்

0: প্রদেশের তামিলনাড়ুর আইটিআর সংস্থা এবং কানাডায় যুগম প্রায়ের নিগেল পিটি মন্দির হিসেবে সেই করে নিলেন। அடுத்து படிக்கின்ற பாடல்
1: நாம் கேட்டால் கேள்வி ஹிப்ஹாப் தமிழா மற்றும் தந்தி சாய்ஸ் கொண்டு ஹிப்ஹாப் தமிழா இசையில் வரையிலிருந்து டோம் டோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு மேலும்
1: இவன் தூரம் மிக தூரம் உன் பின்னால் நான் வரவான் இதுவும் பாடல்.

0: கொண்டிருப்பது குஷி போன்றது. அடுத்து வந்து பாடு ரிதம் இறையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடு.
1: தனியே தனித்தனியே நான் காட்டி பார்த்து நிலைமை பொருள் நிலைமையும் பொருந்தும் இதோ பாடல் கட்டளையில்

0: பேசிக் கொண்டிருப்பது இது சர்வதேச தொழில்களில் ஐடிஆர் மற்றும் கனடா விவம் பாரதி அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திருப்பி மிகவும் வருகிறது ஹரிபோமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும்
0: இதற்கெல்லாம் அர்த்தங்களையும் கேட்க வேண்டும். உன்னை காலம் கை கூடினால் அதிகமா அதிகமா
1: இதோ பாருங்கள்.

0: இது சர்வதேச தமிழர்களின் ஐசிஆர் தாம் மற்றும் கனடா யுகம் வானொலி
1: நேயர்கள் இத்தொடர் இந்த நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் சொல்லி இடைபெறுவது
1: உங்கள் அணியின் ஜமுனாவாகும்
0: மற்றும் விக்கு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

We can't do that.

வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் புரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் தலையகத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கு பாடல் பாட்டு வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டணியில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழித்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலில்

காட்டிடையில் அளித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் ஒரு பாடல்கள் ஐடிஆரின் லண்டன் கலையில்.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் கல்ச்சுரல் அம்சங்களாக கூட இணைக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தன்மையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமான திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்த்தோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேச்சு வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேச்சு வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து

அந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நீக்கி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து என்று சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இந்த அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோ ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும். உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்போரமாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வார்கள். திருமணம் என்பது நாம் உணர்வு எங்களை ஒதுக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காக ஒரு வாழ்வாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவே தோர்ந்தார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இருக்காது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே தோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சூர்வடையும் போது பெரியோடியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தது எங்களுடைய கலைஞர்கள் என்பது முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாரா இருந்தாலும் பெற்றோர்களே நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிய ஒரு இதை நான் சத்தத்தை நீங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோல்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நன்மையில் வாழ தொடங்குவார்கள். ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சந்தோஷத்தை இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காட்டலையை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒருவரையும் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்துவர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரையும் இரு பாடல்கள் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடுதான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கு அந்த பாடல்களை ஒழிக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது.

good.

0: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
1: அந்த சில பேரு
0: முக்கியமானவங்க.

0: எப்போ வர சொல்லியிருக்காரு?
1: அடுத்த வாரம் எங்க ஊர் தடவை ஆயிட்டீங்களா?
2: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுங்க.
1: அப்படின்னு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்ல முடியாது.

மக்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் அற்புதமான பார்வை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் சொல்லும் பார்வையை கலைக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இருப்பார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியார் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடியார் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை எங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று பார்ப்போம்.

0: இதயம் கொதிக்க
1: சென்றல்
0: என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாவங்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கான பிராமிய என்று சொல்லி சகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாவங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐடிஆர் இல்லாமல் தலைவர் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒழுங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கு அந்த வரி ஒழிக்கின்றது என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்கு ஒழிந்திருப்பது என்று கண்டுபிடி

said,

0: நெற்றத்து என் நெற்றத்து அள்ளி கொண்டம் வாங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அளிக்கிறவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரில் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தும் நான் உங்களுக்கு
0: நன்றி வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: உள்வதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Thank you.

Thank you.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

Gece yatıyor.

இந்த வண்ணமாய் இல்லாத விண்மியது போதே கொடுமையும் கூடி வருது, சந்தோஷ நினப்போரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோ.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

திரித்து சிரிக்க தோணுறேன், சத்தம் போட்டு திரிக்க தோணுறேன். சற்று முன்பு கேட்ட பாட பாட

குரு கண்ணாடி காதலே சொன்னாலும் சிசிறு சுத்தமுத்து பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சத்தம் என்று கேட்ட பாட பாட தோணுதே வெட்கமின்றி ஆட தோணுது.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியை தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் சிறையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

అరుణి నీకు చెడు బోయిదా.

உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்கு.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா.

உள்ளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

கலெக்டர் ஆஃபீஸ் இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றேன்.

0: இது அணையாத முடிவு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகேதத்தை பாரு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவு.

ஒரு இசை கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வலிமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு களி கட்டி நாட்டின் செல்வா மற்றும் விக்கி நாதன்.

0: இயற்கையாருக்குமே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பண்ணா பாடல்.
0: புரியாத உறவில் நின்று அறியாத சுமைகள் மாற்றம் தந்துவன் நீடம், இதோ பாடல்.

பாடல் குரூப் பாட்டு.

0: கொடுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் சவுத் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எத்திவி குரலில் ஏராமன் திசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலில் பாடல். என் காதலில் என் காதல் என்னையும் போகிறார்.
0: நான் கோவிலும் என்று தெரிந்தும் ஏன் தண்ணீர் என்று கேட்கிறார். இதுவும்
1: பாடல்

0: குழந்தைகள் இசை குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணிஷாமா ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கல்முத்து வரியில் இருந்து சக்கரை நிலவி பாடல்.
0: மனம் பச்சை தண்ணீர் சென்று அதை பற்ற வைப்பது உன் பண்பு என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு குளிர்காந்து குடும்பம்.
1: கவிதை பாடி ஆதர் கண்கள் கடைசியில் எல்லாம் கொள்கிறோம்
0: இதோ பாடல் பான் பருத்தி.

0: கோணங்கள் வானலை வந்து கொண்டிருக்கிறது. இயற்கை அழகிற்கு அடுத்து வரும் பாடல்
1: கண்டுகொண்டிருக்கையில் அகர்ராமன் சங்கர் மகாதேவன் உரையில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இன்னும் எனக்கோ இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்

பாடல்

0: பாடல் மின்சார கடலில் திரையும் ஏ ஆர் ரஹ்மான் இசையும் சுஜாதா மற்றும் மலிசா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது புல்விரியும் பாடல்
1: பச்சைகளின் கூக்கூக்கு பூச்சைகளின் நெறிகளில் தங்கினம் சிறிதரவில் தங்க பெண்கள்
0: இது பாடல் காட்டிலேயே

0: பேசிக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்மொழி ஐசிஆர் மற்றும் கனடா விவம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திருந்தி மிகவும் கிழது கோஷா வருகிறது கதைகோமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் நீ உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் முடிக்கும்.
0: இதற்கெல்லாம் அற்புதங்கள் என்னும் பேச வேண்டும் என்னை காணும் கை கூடினால் கதைகோமா கதைகோமா.
1: இதோ பாடல்

0: சர்வதேச தனது கனடா யுகம் வானொலி
1: நேயர்கள் இத்தொடர் இந்த நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி கூறுவது
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விச்சுநாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

diseases

Dicen que va a ser fácil, muy querida.

ঠিক আছে।

தேசம் எடுத்தையும் வானலையில் இது பல்வேறு

கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் இதையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

ஒரிஜினல் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

அத்தன் என்ன

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களின் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, எதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தமராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

Bence yapılır bu.

வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை

করবো দিবা দিবে ধন্যবাদ।

0: கொண்டிருப்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாடுமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சிக்கத்தானதே சத்தம் போட்டு குதிக்கத்தானதே சற்று முன்பு கேட்ட பாடல்

குரலும் கண்ணாடி காதலே சொன்னாலும் சிசிறு சத்தம் போட்டு பிடிக்க தோணுதே, சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

சொல்லுங்க.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

சின சிறு உள்ளோ சிரிக்குதே, உடம்பு சின சிறு உள்ளோ சிரிக்குதே, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குடித்தது போல்.

குத்தான அருவியிலே குளிப்பது போல் இருக்குதா.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தர் பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாரும் இதை தமிழும் இனிமை நானும் அவன் என்றெல்லாம்

தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சரசரத்து. இந்த அழகுக்கெல்லாம்

ഇതാണ്.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

காலை வணக்கம். அப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைநகரத்தில் நான் உங்கள் பார்க்க மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டியை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடகத்தின் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடலில் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலில்

पर

காட்டிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் எடு பாடல்கள் நிச்சயமாக ஒரு வரியில் எடு பாடல்கள் கல்ச்சுரல் அம்சங்களாக கூட வருக வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் கூட வாழ்க்கையில் இந்த வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நீட்டி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எனக்கு வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாம் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது ஈரணம் அல்லது காசு பணம் அகைநட்டு காடு பக்கலா என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பிய ஒன்றை பெறுவதற்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியமன்றி நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்ய, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யப்பட்டது. நீங்கள் யாரிடமும் கலந்துவோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ள மறுப்போரும் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். திருமணம் என்பது நாம் சுயாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசலாம். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையை நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்.

ஆனால் அது லேசான பஞ்சம் என்றுதான் சொல்லவே முடியும். தனித்துவத்தை தன் திருப்தியை மாற்றம் மாற்றோர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்த போது அப்போ திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோர் என்ற நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உருவாக்கப்படுத்தது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் பல திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கோம். நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை நாங்கள் சட்டத்தை எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவள் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுவார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம்பையும் வாழப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை கேட்கும்போது சந்தோஷத்தான் இருக்கிறோம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டபடி எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அவன் கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வகையில் இன்று அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: பத்து மாதிரி உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: அந்த சில பேரு மனம்

0: அத்த வாரம் எங்க ஊருக்காரதான் ஆயிட்டீங்களா?
1: ஆசைப்படுறேன்.

0: வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறது
1: சொல்லிட்டு அதே மாதிரி வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

கலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியும் இரு பாடல் அற்புதமான பாடலை புதிய இடைக்கால பாடல் என்று சொல்லியும் கலை கொண்டிருக்கின்றது ஒரு வரியை இதை பாடுங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான் யுகம் வானொலி கனடா ஐடியா லண்டன் தலைகத்திலிருந்து உங்கள் தலைப்பு கட்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை மட்டும் தனி

0: இதயம் கொதிக்க
1: எல்லோரும்
0: சென்றல் என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டிலையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால திராமணம் என்று சொல்லி அந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரின் இரு பாடல்கள். உங்களுக்காக இதற்கு தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐடிஆர் எல்லாம் சொல்லுவேன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுங்குபடுத்தும் அற்புதமான ஒரு வரி தொங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் துண்டு அந்த வரி ஒழிப்பு இதையும் கேட்டு பாருங்கள். எங்கே ஒழுங்குபடுத்த கொண்டு தங்க

0: நிற்கத்து என் நிற்கத்து அள்ளி கொண்ட மங்கை பேரும்
1: காட்டிலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடும் பல அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலை ஒளித்தோழ்ந்தது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி மேல ஐடிஆர் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் உங்கள் இதுவரையிலும் எங்கள் தமிழ் சார்பான உறவுகளுக்கு மீண்டும் கூறிக்கொண்டு நானும் ஒரு நிகழ்ச்சியில் இருந்து விடுகிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுகிறேன். நன்றி.

0: அருகே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் விஷ்ணு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன் பணியா ஆகும்.
0: புரியாத உறவின் போது அறியாத சூழலை மாற்றம் கொண்டவை நீதான். இதோ பாடல்.

0: அடுத்தப்பாடு நம் இறைவன் அன்னதத்தை செய்து மற்றும் குரலில் ரோஷ்வரியில் இருந்து ஜலாபுங்கா ஜலத்தில் பாடு.
1: இன்னும் பாட்டு

0: பெட்ரோலிய டிவிஷன், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எட்டிபி குரலில் ஏராமல் இசையும் மற்றும் வரியிலிருந்து என் பாதையும் பாடல். ஏன் பாதையில் என் பாதையில் என்னையும்
0: நான் ஓவியம் என்று தெரிந்தேன். ஏன் தண்ணீர் என்று
1: இது

0: தேவையில் நீதி சனக்குமார் ஜானான் காலா குரலில் நாம் முட்டி குமார் வலியுறுத்து பொன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது உண்மை ஏமாற்று
0: தன் மீது விமர்சனம் பாடல் பொன்னாது. இதோ பாடல்

0: கொள்ளுங்கள், கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணிஷாமா ஹரிஷ் ராகவேந்திரா உடைய கல்வி முத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தன்னைத்தான் சொல்லும், அதை பற்ற வைத்தது உன் தங்கம், என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருக்கு துணை காத்து புறவைத்து.
1: கவிதை பாடல் ஆதர் கைகள் கடைசியில் நம் கொள்கை
0: இதோ பாடல் மண் பரப்பு.

0: சி நடந்திருக்கு. நண்பர் அருகிலேயே அடுத்து பாருங்கள்
1: மிஸ்டர் லோக்கல் குறித்து துப்பாக்க விழா இருக்கிறது அன்னூர் பிறகு மில்சி விஜய் வந்ததும் கட்டுரைகளுக்கு பாருங்கள் அதை வேறா பார்த்தது கொஞ்சம் வேறா ஆகுது
0: அவ வேறா தெரிவித்து மனம் நூறான
1: இதோ பாடல்

0: வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அலைகளுக்கு அடுத்து வரப்பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறது. சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியில் இருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கடம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வகித்தால்
1: இன்னும் இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்?

0: ஐடிஆர் யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற பாடல்கள்.
1: நான் கேட்டால் கிடைத்து ஹிப்ஹாப் தனியா மற்றும் சங்கீதா கொண்டு ஹிப்ஹாப் தனியா மற்றும் வரையில் ஒரு டோம் டோம் பாடல்.
0: உன் பார்வை உன் வீட்டு வேலை
1: மிகம் தூரம் மிக தூரம் உன் பின்னால் நான் வரவா இது பாடல்.

0: பாட்டு பாடல்.
1: மின்சார தடையில் திரையில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மணிஷா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் இசையில் அடிக்கடி நான் பாடல் உன் விதிய நோக்கி பாடல்.
0: பச்சைகளில் கூ கூ பச்சைகளில் ரிங்கிங்கள் தங்கினம் பிடித்தரவில் தங்க பெய்யும்
1: இது பாடல் பற்றி

0: இது சர்வதேச கல்வி ஐசிஆர் மற்றும் கனடா தினம் வாழ்வது அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறித்து மிகவும் பூஜா வருகிறது அதிகமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இல்லை.
0: இதற்கெல்லாம் கேட்க வேண்டும் கை கூடினான் அதிகமா அதிகமா.
1: இதோ பாருங்கள்.

0: இதை வரை சீர்திருத்தத்தில் இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ்வனி ஐசிஆர் கனடா யுகம் வானொலி.
0: நேர்கள் இத்தொடர் வெளியிலவை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூறியிருக்கிறது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

இது மிகவும் மிகவும் இருந்தது. அது இருந்தால்

வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலைமையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைவத்தில் நான் உங்கள் கரன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். பட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காத்திருக்கு வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காத்திலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் ஹிந்தி ஒழிக்கிருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை

0: 别西川，别西川，永在雨里。
1: காட்டிடையில் அளித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடல்கள் ஐடிஆரின் லண்டன் கலையில்.

நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு காட்டியிருக்கிறது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கு முன் கடந்து போகின்ற போது திருமணம் எங்கள வாழ்க்கையில் எங்கள் வயது வரும்போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாம் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கின்றதை நாங்கள் சொல்லலாம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது, நீங்கள் விரும்பி ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் நல்லபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போர்கள் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் ஒதுக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வது, தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாற்றம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே

அப்படி அவர்கள் சூழ்நடையும் போது பெரியோர் என்ற நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து விசாரணை பண்ணிக்கொண்டது எங்களுடைய கடமை ஆகியது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை இன்று நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நாம் செய்யும் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமணி பாடலாக ஒழித்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். இந்த வரையில் எங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்களாக நினைவிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: கஷ்டத்துலயும் சந்தோஷமா இருக்கும், உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறோம்னால சந்தோஷம் தான்.
0: அந்த சில பேரு
1: முக்கியமான

0: அடுத்த வாரம் எங்க ஊர் தானே வெயிட்டிங்களா?
1: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறீங்க?
1: சொல்லிட்டேன். அதே மாதிரி வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் அற்புதமான பாடலைய பெரிய இடைக்கால பாடல் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் யுகம் வானொலிகளிடம் ஐபிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று பார்ப்போம்.

0: கேட்கிறது. இதயம் கொதிக்க என்னை முத்தமிட்டது.
1: காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடம். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமியம் என்று சொல்லி அந்த காட்டுமான பாட்டு பாடல்களுடன் காட்டலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவன் இரு பாடல்கள் உங்களுக்காக இரட்டை தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐடிஆர் லண்டன் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியில் எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை இங்கு அந்த வரி ஒழித்திருக்கிறது நீங்கள் இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒளிந்திருப்பது என்று கண்டு.

kid.

0: அடித்தத்து எண்ணித்தத்து அள்ளி கொண்ட மங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளிக்கோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளிக்கோகின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அலுவலர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐசிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் உங்கள் நன்றி.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி கிரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தையே.

அர்த்தம் என்னடா தாகில்லாதவன் குடும்பத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Hadi, hadi.

வாக்கியம் அடுத்த பாடல், இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

சொல்லவா?

பள்ளியப்பச்சோலே பொன்னானது இந்த வண்டமையில் அதனது போலே போச்சோடுது பொத்தான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனுடன் இந்த மாமனோட மனசு மல்லியத்து போதே பொன்னானது இந்த வண்டமையில் அதனால் எண்ணது போதே சூடுது.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா எங்கள்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே பிறகுகள் தந்தாலே.

கண்ணாடி காதல் சொன்னாடி தந்தாடி சுற்று முற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே, சத்தம் போட்டு குதிக்க தோணுதே, சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே, வெக்கமின்றி ஆட தோணு.

தொடரும் அடுத்த பாடல், யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

அருளிலே போய் தகுவாய் இருக்கு.

சுமக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சுமக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

the party will lose.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தான் என்று பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமே நானும் மகனும் என்றெல்லாம் பார்த்து

உங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோட

சில அணையாடுபடி

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு.

¡Presenta!

காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைநகரத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை

Thank you.

காட்டிடையில் அழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். ஐடிஆரின் லண்டன் கலியன்.

கொண்டது என்பது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் ஒரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் ஒரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனியாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது உபகாரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும், இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யுண்யமான வாழ்க்கையை நிறுத்திச் செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதை தப்பி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கின்றதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறை. திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து போகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை சட்டை கொடுத்து உற்சாகப்படுத்த என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை நாம் சட்டத்தை நான் செய்து எடுத்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை முடியும். வேணோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழப்பறந்து வந்து ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்

பாடல்களில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒலித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரியில் எங்கு அந்த பாடல் வரி ஒலித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒலித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்க

Hare

0: பார்க்க போறதுனால சந்தோஷம் தானே.
1: சில பேரு முக்கியமானவங்க.

0: அத்தவாரம் எங்க ஊர்காரதான் வெயிட்டிங்களா?
1: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறீங்க?
1: சொல்லிட்டு அதே மாதிரி கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

மக்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இருபாடு அற்புதமான பாதை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் ஒரு வரியில் இருப்பார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டு பார்ப்போம்.

வேளையில் அலங்கரித்துக் ஒரு வரையில் இரு பாடல்கள் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால திராணி என்று சொல்லி பிரகாசமான பாட்டு பாடல்களுடன் காதலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரின் இரு பாடல்கள் உங்களுக்காக இதற்கு தொகுப்பில் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் தரம் ஐசிஆர் லண்டன் கலை. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒழிக்கின்றது என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்கே ஒளிந்திருக்கிறது.

Chip, though.

0: கிறிஸ்து என்னை கிறிஸ்து அள்ளி கொண்ட மந்தை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளி துவைகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளி துவைந்தது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐசிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தும் நான் உங்களுக்கு இதுவரையிலும் உங்களோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடுபெறுவது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபெறுவது. நன்றி, வணக்கம், அன்பான.
0: ஆடும் நினைவே

தவறு முடியும். இது ஆறு

can't move right now.

Yeah.

ಸಿಡಂಕುಲ ವಿವೇಕ ಬರೆದಿರುವುದು ಶ್ರೀವರ್ತ.

அடுத்த பாடல் தேசமே தேசம் தேவியின் வாசமே வாசம் கூப்பும் பாடல் சிவகுமாரி சபதம் இப்ப தவிர உறவு கோசேஷா வரும் பொழுது நேசமே.

Y seis por el instante, varios de sus

ஒரு திகொலையும் இங்கே தேவை. வலிமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு களிகட்டி நாட்டின் பெருமை மற்றும் விட்டு நாடு.

0: இயற்கை அருவிக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா இசையின் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதி அறையில் இருந்து முன்பணியார் பாடல். முன்பணியார் என் மனதில்
0: புரியாத உடலில் நின்று அறியாத சிவங்கள் தந்து மாற்றம் தந்துவன் நீதான். இதோ பாடல்.

0: பாடல் ஜான் திவேதியும் அன்னிலு சிசையும் மற்றும் குரலில் ரோஷன் ஹரியிலிருந்து ஜலாபிராஜாவிற்கு பாடல்
1: இதோ காட்டுகிறேன்.

0: குரங்கள் கேட்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் டாக் மற்றும் கனடா தீபம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எட்டிதி குரங்கு ஏராமன் பாடும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலி என் காதலி என்னை போகிறாய்,
0: நான் ஓவியன் என்று புரிந்தும் ஏன் தண்ணீர் என்று கேட்கிறார்.
1: இதுவும் பாடல்

0: இருக்கு தெரியும். இது கணக்கு மாதிரி நானாம் கால குரலில் நாம் முட்டுக்கு மாறுபாடு செய்தது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது ஏமாற்றும் கூட்டை ஏமாற்றும்
0: தன் மீது பாடல் சொல்வார். இதோ பாடல்.

Selamat siang.

0: குழந்தைகள் இசை குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணிஷர்மா திரையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவி பாடல்.
0: மனம் பச்சை தண்ணி தான் சொல்லும், அதை பற்ற வைப்பது உன் தண்ணி, என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எழுத்து குறிப்பாக்கு குடும்பத்து.
1: கவிதை பாடல் ஆதல் பேசும் கண்கள் கடைசியில் இளம் பொய்கள் பின்பின்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும் போது அறிந்தது.
0: இதோ பாடல் நான் பரிசீலித்தேன்.

0: சொல்லி அதன் பெருக்கு நன்கு தருகின்ற அடுத்த பாடல்கள்
1: முஸ்தான் லோகல் தெரிவிக்கும் தீபக் தந்தா இசையில் அன்னவும் குரலில் நேசிய விஜய் பதிவிருந்து டக்குனு தக்கு பாடல் அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
0: அவள் வேறா திரைக்கு மனம் நூறான்
1: இதோ பாடல்

0: கடல் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கின்றது. திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்க வந்திருக்கிறான்.
1: இன்னும் இன்னும் எனக்கோ இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்.

0: சர்வதேச தமிழ் கல்லூரி ஐடிஆர் கனடா யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற
1: பாடல் கிடையாது ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீதாய் கொண்டு ஹிப்ஹாப் தமிழா இசையில் வருகிறது டோம் டோம் பாடல்.
0: உன் பார்வை பேச்சும் வேலை
1: இன்னும் தூரம் மிக தூரம் என் பின்னால் நான் வரவான் பாடல்.

0: அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் குரலில் ரஹமான் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காத்து நிலைமை பொருள் நிலையிலேயும் பொருள்கின்ற இதோ பாடல் கட்டளை.

0: அடுத்து வரும் பாடல்.
1: மின்சார கனவு திரையில் எல் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது சென்றுதான் பாடல், முன் வெளியும் போது அது சென்றுதான் பாடல்.
0: பச்சைகளின் கூ கூ கூ பச்சைகளும் ரிங்ரிங்கும் தங்கிதம் பிடிதருவி தங்க பெண்ணு
1: இதோ பாருங்கள் பார்க்கிறீர்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தினமன்று ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை குறியில் மிகவும் குறவில் ஓசேஷா வடிவுகளில் கதைகோமா. நேற்று நான் உன்னை பார்க்க பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நிற்கிறேன்.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் அதிகமா அதிகமா
1: இதோ பாருங்கள்.

0: இதுவரை செய்திருக்கிறது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழர்களின் ஐசிஆர் மற்றும் கனடா இதம் வானொலி.
0: நேர்கள் இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தியது. மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி தருவது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: ஆசை உள்ளதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

Julie, tú, Cristina.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலன் கண்மணி திரையிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானலை வருகிறது.

காசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

Bence yapılır bu.

கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம்

இசைக்கோளங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன், நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையில் இருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

கண்ணாடி காதலை சொன்னாலும் சிசிறு சொல்லாலும் கண்ணாடி சுற்று முற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சட்டம் போட்டு குதிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெக்கமின்றி ஆட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா?

உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிரிக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது.

0: பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது உள்ளாச கோட்டை கட்டி உச்சியில கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது பன்னீரை ஊசி ஊசி குளிக்குது
1: குத்தாலம் அருவியிலே குளிக்கிறது.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தர் என்றாய் என்று பட்டேன். பாருங்கள் என் ஆனந்தத்தை, இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமை, நானும் மழை என்றெல்லாம் பாட வேண்டும்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

كده عن

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம்.

வணக்கம், இனிய காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் காரணம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடல். அட்டகாசமான அற்புதமான புளிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி பாடல்கள் காட்டிலே வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் ஒரு பாடல்கள், நிஜமாக ஒரு வரியில் ஒரு பாடல்கள் பல்சுவை அர்த்தங்களாக கூட வருக வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது உபகாரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமை வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாம் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமை வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும்.

அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பி ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழித்தராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாத்திரம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாத்திரையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வார். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்த்தோர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாகும் என்பது நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை நாங்கள் சத்தத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சந்தோஷத்தை இருக்கும் இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் பாட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரையில் எங்கே அந்த பாடல்களை ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக பாட்டலில் வருகின்றது.